நிஜமாவே சொன்னா இதுவரைக்கும் நான் அத்தனை பாட்டு பாடியிருக்கேன், அத்தனை பாட்டுலயும் யாரும் அந்த மியூசிக் டைரக்டரும் வந்து நீ இங்க தப்பு பாடியிருக்கேன் நான் சொல்லவே இல்லை. நான் என்ன பண்றேன், மாஸ்டர் பாடும்போது மியூசிக் டைரக்டர் பாடும்போது கரெக்டா அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களோ அப்படியே தெலுங்குல எழுதுவேன். என்னென்ன தெலுங்குக்கு தமிழ நிறைய, தெலுங்கு மலையாளத்துல நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இருக்கு. அண்ட் எனக்கு மலையாளம் பாடுறதுக்கு ரொம்ப இஷ்டம். என்னென்ன நல்ல சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம்

பாடும்போது கரெக்டா அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களோ அப்படியே தெலுங்குல எழுது. என்னென்ன தெலுங்குக்கு தமிழ நிறைய, தெலுங்கு மலையாளத்திலே நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் இருக்கு. அண்டு எனக்கு மலையாளம் பாடுறதுக்கு ரொம்ப இஷ்டம். என்னென்ன நல்ல சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பிரியதர்ஷினி அண்ணா, பிரியதர்ஷினி என்ன பிரியதர்ஷினி இது தெரியும். நமக்கொரு பிரேம பஞ்சவடி தீர்த்து, பஞ்சவடி தெலுங்குல இருக்கு சில சில வேர்ட்ஸ் தான். ஆனா எனக்கு மலையாளம்ல என்ன நல்ல சான்சஸ் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி வெரி கிரேட்ஃபுல் டு மலையாளி ஆடியன்ஸ் ஃபார் மீ, ஃபார் அக்செப்டிங் மீ அஸ் தேர் சிங்கர்.